0: படாங்கதனுரலாமனே மறை அன்னூரே வகான் வகானவோ வகாங்கடீரே நோகவோரே ஆமரங்க படாங்கதனுரலாமனே மறை அன்னூரி பகான் வகாங்கவோ வகாங்கடீரே நோகவோரே ஆமர பருவையாழ்வடாங்கழுவாங்குழாயி தஜீவினாழமலு இறங்காவந்தாய
1: Tiobok mak tiang oleh sebenarnya itu matu ngama cemal kure awa tiang yulung radio.